மய கத்தி கந்தா யமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வான். அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணியன்.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உளத்திலே அசையா.

ஒரு கோயிலையன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்

அமைந்தா அபயமென்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகா வாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமாசித்திகளை அடி

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய், அடிமையை காத்திடுவாய் ஆறும்.

சிவலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி செய்தால் சு

முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா. கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை.

தோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கி விட்டாய். பழமுதிர் சோலையில் பரஞ்சோதி மயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ ஒன்றுகள் தோறும்.

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

இருந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். பொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள்வீரே, கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டு

தளர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்க முழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்து ஆட்கொண்டிடப்பா. ஆண்டிக் கோலத்தில்

அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

தளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம்.

0: நேரம் 5:53:40. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 6:45. சகல சத்குணம் வர, சகல துக்கமும் அற. நற்குணங்களை நாம் அடைய வேண்டிய தகைமையை நாம் பெற, இறைவனின் கமலார விந்தங்களை நட்புடன் இடைவிடாது பற்றி இன்புறுவோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியவர் தமிழ் நம்பி.

சோழமங்கலம் சகோதரிகள் குரலில் ஒலித்த பாடலை கேட்டோம். பாரதி சுவாமி எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன். நேரம் 6:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொல் பொருள் நயமிக்க பக்தி பாடல்கள் வழியே இறைவனை நாம் பணிந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன்.

புத்தநேரி சுப்பிரமணியம் எழுதியிருந்த பாடலை கேட்டோம். எஸ் ஜானகி அவர்கள் குரலில். பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ளது. திருவையாறு நாகேந்திரன் எழுதிய பாடலுக்கு இசை எம் ரங்காராவ்.

கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்த பாடல் கேட்டும் காதல் மத்தி எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஜெயா விஜயா. இசையோடு கூடிய சொல்மாலை இறைவனுக்கு சூட்டி இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக நேரம் 6:28 நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் பிரபாகர் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய். பரம்பொருளின் பதம் பதிந்து பக்தி பாமாலை சூட்டி இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:37 20 நொடி. நிறைவாக நாம் கேட்கலாம் கோவை ஜலீல் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. எஸ் எம் முரவத்தலி எழுதிய பாடலுக்கு இசை நியாஸ் அகமது.

பக்தி மனம் ததும்பும் பாடல்கள் தரும் சக்தியில் செய்யும் செயல் அனைத்திலும் செய்மை ஏதுவும். ஒலிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சி. நாம் இதுவரை கேட்டது

0: அருள்மணி மாலை.
1: நேரம் 6:45:25. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கவிருப்பது 6:45 மாநில செய்திகள். அதனைத் தொடர்ந்து நாம் கேட்போம் இன்றைய நாளில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. 7:00 வணக்கம் தமிழ்நாடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார் கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம்

விழுப்புரம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும் அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும் பிஜேபி 2.97% வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும் தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும் தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றி அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக்க 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2ம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதையடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை

0: எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55 5:05

கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான பல தகவல்கள், இனிமையான பாடல்கள் எல்லாமே இடம்பெறும். இன்றைய நாளுக்கான சிறப்புகள் பற்றிய தகவல்களும் இருக்கு. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இசை உலா வரும். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 திரைகாணம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 திரை மின்னல் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 11 மணிக்கு திரைத்துளி திரைப்பட பாடல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திருக்கே, 2:15 திரைகாணம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன்வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு திரை சோலை, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 திரை கானம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:10 அட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. ஆறு 40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:55 இன்று ஒரு தகவல். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால். கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெறும். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 திரைகாணம், 10:00 திரைவானில்.

11 மணிக்கு மனசு மயங்கும். இப்படி பற்பல நிகழ்ச்சிகள் மூலம் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அறுவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் காலை 7 மணி. உற்சாகமும் சுறுசுறுப்பும் மிகுந்த இந்த காலை நேரத்துல நல்ல நல்ல பாடல்களோட நாமளும் தொடர்ந்து கேட்கலாம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிய. இந்த உற்சாகம் சுறுசுறுப்பு நாள் முழுதும் தொடர நம்ம வந்து எல்லாரையும் வாழ்த்துவோம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் இளையராஜா இசையமைத்து ஸ்வர்ணலதாவுடன் பாடியிருக்கக்கூடிய பாடல் பொன்னடியான் எழுதியது. பாடலின் படம் என் ராசாவின் மனசிலே.

0: ஒலித பாடல் ஸ்வர்ணலதா குரலில் ஒலிக்க கேட்டோம். பொன்னடியான் எழுதியிருந்த பாடல் பாடலுக்கிசை இளையராஜா. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கியானி ஜெயில் சிங் பிறந்த தினம் என்று. கியானி ஜெயில் சிங் பிறந்த தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியுள்ளவர் ஆர்ஜே பார்த்திபன் அவர்கள். கேட்கலாம் நேர்களே.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று இந்திய அரசியலில் எளிமை, மக்கள் பற்று மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கிய முன்னாள் குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வாழ்க்கை பயணத்தையும் நாட்டிற்காக அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பையும் நினைவு கூறும் சிறப்பு நிகழ்ச்சி கியானி ஜெயில் சிங் 1982 ஜூலை 25 முதல் 1987 ஜூலை 25 வரை இந்தியாவின் 7வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். 1916 மே 5 அன்று பஞ்சாபின் பரித்கோட் மாவட்டத்தில் உள்ள சந்த்வான் என்ற இடத்தில் பிறந்த ஜெயில் சிங் குறிப்பிடத்தக்க அரசியல் பங்களிப்புகள் மற்றும் மக்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நிறைந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை கொண்டிருந்தார். ஜெயில் சிங் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஆழமாக ஈடுபட்டிருந்தார். மேலும் 1942 ஆண்டின் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். பிரிட்டிஷ் அரசாட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் மற்றும் இயக்கங்களில் ஆற்றிய பங்கிற்காக அவர் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு சிங் பஞ்சாபில் அமைச்சராக பணியாற்றியும் பின்னர் 1972 முதல் 1977 வரை மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பல முக்கிய அரசியல் பதவிகளை வகித்தார். அவரது முதலமைச்சர் பதவி காலத்தில் நில சீர்திருத்தங்கள் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல முக்கிய முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்பட்டன. 1980 அவர் பிரதமர் இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் மத்திய உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். உள்துறை அமைச்சராக அவரது பதவி காலத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உட்பட பல சவாலான சூழ்நிலைகளை அவர் கையாண்டார்.

0: 1982 ஜெயில் சிங் இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் தனது அரசியல் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தார். குடியரசுத் தலைவராக அவரது பதவிக்காலம் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒழுக்கத்திற்கான அவரது உறுதிப்பாட்டாலும் அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகிய விழுமியங்களை நிலைநிறுத்துவதில் அவர் காட்டிய அர்ப்பணிப்பாலும் தனித்துவமாக விளங்கியது. ஜெயில் சிங் தனது பணிக்காகவும் ஏழை மற்றும் நலிந்த மக்களின் நலனுக்கான அர்ப்பணிப்புக்காகவும் அறியப்பட்டவர். சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுடனும் அவர் கொண்டிருந்த தனிப்பட்ட தொடர்பு சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் மீதான அவரது ஆழமான நம்பிக்கையை பிரதிபலித்தது. கியானி ஜெயில் சிங் 1994 டிசம்பர் 25 அன்று காலமானார். இந்தியாவின் உயரிய பதவியான குடியரசுத் தலைவராக உயர்ந்தாலும் எளிமையையும் மக்கள் சேவையையும் வாழ்நாள் முழுவதும் கைவிடாத தலைவர் கியானி ஜெயில் சிங். சுதந்திர போராட்ட வீரராக தொடங்கி பஞ்சாபின் முதலமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், பின்னர் இந்தியாவின் 7வது குடியரசுத் தலைவர் வரை உயர்ந்த அவரது வாழ்க்கை பயணம் இன்றும் பலருக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக திகழ்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேர்மேல்மணி 10 நிமிடம்.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: அருகில் நீ இருந்தால் என்ற படத்தில் இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். அருள்மொழி குரலில் ஒலித்த பாடல், இளையராஜா இசையில் நாம் கேட்டு ரசித்தோம்.
1: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த

0: பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமா வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நேரம் 7:14:35. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்தி அறிக்கை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி

ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் இரண்டு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும் தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான், அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திர பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81 வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி, நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71

கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:25:35. தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாளிடுகளில் இன்று இடம்பெற்ற ஓரிரு செய்திகள் கேட்கலாம். திருநின்றவூர் நடுகுத்தகை இடையே 500 மீட்டர் தூரத்திற்கு 5 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை விரிவாக்க பணிகள், மழை நீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கங்கைக்கரை பாட்டு என்ற படத்தில் தான் நம்ம கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் காளிதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை தேவா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் 7:31. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டு இருக்கோம். நாளிடுகளில் இன்று இடம்பெற்ற ஒரு செய்தி கேட்கலாம். பொறுக்குப்பேட்டை வியாசர்பாடி இடையே பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் இருந்த பழைய பாலம் அகற்றப்பட்டது. ரயில்கள் தாமதமின்றி இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்றும் ஒரு செய்தி, பொறியியல் படிப்பில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கியது. மாணவர்கள் www.tneaonline.org என்ற இணையதளத்தில் June 2 விண்ணப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாட்டு எல்லாமே என் ராசாதான் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். ஆஷா லீகா இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. எம் ஜெயதேவன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் என்று இந்த தகவலை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே நாகராஜ் அவர்கள். கேட்கலாம் நேயர்களே.
1: வணக்கம் நண்பர்களே. உலக சிந்தனையாளர்களில் மிக முக்கியமான ஒருவரின் பிறந்த நாள். சமத்துவம், தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி இவற்றை பற்றி உலகம் சிந்திக்க வைத்தனவர் மாமனிதர் கார்ல் மார்க்ஸ். 1818 மே 5 ஜெர்மனியில் பிறந்தார். உழைப்பின் மதிப்பு என்ன, சமூகத்தில் சமநிலை எப்படி உருவாக்க வேண்டும்,

என்ற கேள்விகளை உலகின் முன் வைத்தவர். மனித சமூகம் எப்படி இயங்குகிறது, ஏன் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின்றன என்ற கேள்விகளுக்கு தனது எழுத்துக்கள் மூலம் பதிலை தேடினார். அவரது புகழ்பெற்ற நூலான தி கேபிட்டல் உலக பொருளாதார சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரின் சிந்தனைகள் வெறும் புத்தகங்களுக்குள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளின் அரசியல், பொருளாதாரம், தொழிலாளர் இயக்கங்கள் என பல துறைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற அவரது வரிகள் இன்னும் பல கோடி மக்களின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதர் எழுதும் கருத்துக்கள் ஒரு சமூகத்தின் பாதையை மாற்ற முடியும் என்பதற்கு கார்ல் மார்க்ஸ் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று அவரது பிறந்த நாளில் உழைப்பும் சமத்துவமும் மனிதநேயமும் நினைவு கூறுவோம். ஒவ்வொருவருக்கும் சம உரிமை, ஒவ்வொருவருக்கும் சம வாய்ப்பு என்ற எண்ணத்தை நம் மனதில் விதைப்போம்.

கரையோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிறையில் சில ராகங்கள் என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். மு மேத்தா எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: நேரம் 7:45.

0: உலக ஆஸ்துமா தினம் இன்று. இந்த தினத்துக்கான தகவல்களை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜி கௌசல்யா அவர்கள். கேட்கலாம் நேயர்களே.
1: அனைவருக்கும் வணக்கம். உலக ஆஸ்துமா தினம். ஒரு நீண்டகால சுவாச நோயாக உள்ள ஆஸ்துமா நுரையீரலை பெரிதும் பாதிக்கிறது. உலகம் முழுவதும் 30 கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மூச்சிறைப்பு, இருமல், மார்பு இறுக்கம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் ஆஸ்துமாவிற்கான அடிப்படை குறியீடுகள். முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் ஒவ்வாமை உள்ளவரை இது எளிதில் பாதிக்கிறது. புகை, தூசி, மாசுபாடு, ஒளிக்காற்று, மகரந்தம் இவையெல்லாம் இதை தூண்டி விடுகின்ற காரணிகளாக உள்ளன. தூண்டுதல்களை தவிர்ப்பதன் மூலமும் பரிந்துரைக்கப்பட்ட இன்ஹேலர்களை பயன்படுத்துவதாலும் இதனை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கலாம். ஆஸ்துமா பற்றியும் அதனை சரியான முறையில் சிகிச்சை அளிப்பது பற்றியும் வீட்டிலும் வெளியிலும் உள்ளேயும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் உலக ஆஸ்துமா தினம் அனுசரிக்கப்படுகிறது. சுவாசித்தல் வழி சிகிச்சைகளை அனைவருக்கும் கிடைக்க செய்தல் என்பதே 2026 ஆண்டிற்கான கருப்பொருள். ஆஸ்துமா பற்றியும் அதனை சரியான முறையில் சிகிச்சை அளிப்பது பற்றியும் வீட்டிலேயும் உள்ளேயும் வெளியேயும் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் மக்களிடையே சரியான புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நோக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் வாரம் உலக ஆஸ்துமா தினம் அனுசரிக்கப்படுகிறது. சுவாசித்தல் வழி சிகிச்சைகளை அனைவருக்கும் கிடைக்க செய்தல் என்பதே 2026 ஆண்டிற்கான கருப்பொருள். சுவாச பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சுகமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ அனைவரும் இயற்கையை பிரார்த்திப்போம்.
0: இன்றைய நாளுக்கான சிறப்புகள் பலவற்றை நம்ம கேட்டோம். இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில பாடல் தொடரக்கூடிய பாடல் பாரதி கண்ணம்மா என்ற படத்திற்காக ஏஜி யோசுதாஸ் பாடியுள்ள பாடல் தேவாவுடைய இசையில கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நாளிடுகளில் இடம்பெற்ற ஓரிரு செய்தி கேட்கலாம். லக்சம்பர்கில் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்றது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியா சார்பில் மேஹ்னா பங்கேற்றார். இதில் 21-18, 21-9 என்ற எண்ணிக்கையில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு செய்தி, மேற்காசிய போர் காரணமாக விலைவாசி உயர்ந்த போதிலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் தயாரிப்பு துறை உற்பத்தியில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் சித்திரை பூக்கள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. உமா ரமணன் அவங்களோட குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்மணி சுப்பு எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை MS முரளி.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சின்னதாயி என்ற படத்தில் இருந்தால் பாடல் ஒழிக்க கேட்டும் பி சுசிலா குரலில் ஒழித்தது அந்த பாடல். வாலி எழுதியிருந்த பாடலுக்கு இசை இளையராஜா. நல்ல பல தகவல்கள் பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேர்களே. பிறகு 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கையில் பரபரப்புக்கு எப்போவுமே குறைவு இல்லாமல் நாம் இயங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களை சுற்றி ஒரு கமிட்மெண்ட்டை எப்போவுமே வச்சுக்கிட்டே இருங்க. சோர்வாக ஓய்வாக இருக்காமல் எப்போவும் சுறுசுறுப்போடு இயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளையும் நேர்மறை சிந்தனையோடு அணுகுங்கள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்வும் மேம்பட என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் விருப்பம் பகுதியில் நேயர்கள் கடிதம் வாயிலாக தங்களுடைய விருப்பமான பாடலை தெரிவு செஞ்சுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய

நேயர்கள், செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன், அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை, புஷ்பா மணியரசன், பரமக்குடி அலங்கார ராஜ், மெர்சி ஜெர்லின், ரவிகார்டன், வீரசோழ வீரராகவன், மயிலை பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சுந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா. நேயர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் நந்தன். திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுடைய குரல், அவங்களுடைய விருப்பமான பாடல் நமிதா பாபுவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று

0: வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
1: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
2: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
0: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேரம் 8:11 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், சிதம்பரம், சின்ன மார்க்கெட், வெள்ளைசாமி, செல்வி, சென்னை முகப்பேர், பிரமிளா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ, செல்லப்பா, அன்பாசிரியர், இரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிலி சாகர், தமிழ்ச்செல்வி, வேல்விழி, வேல்முருகன், தர்ஷினி, திவ்யா, லாவண்யா, ரேணுகா. இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா. ஜிவி பிரகாஷ், சைந்தவி அண்ட் கல்யாணி பிரதீப் இவங்களுடைய குரலில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா அஸ்வினி, ஆனந்த் மன்வித், மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி எழிலரசன், மிதுனாஸ்ரீ மிதுனன், அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன், சாய் தருணாஸ்ரீ தர்ஷன், மாதவரம் வாவுசி திரு ஓவியம், பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம், சுக்தேவ் மித்ராஸ்ரீ மித்ரன், மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி இயேசுபாதம். இத்தனை நேர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் பவர் பாண்டி.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

உங்கள் விருப்பம். நேரம் 8:21 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், ராகம்மாள் உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி ஹெலன் ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதி அம்பாள் நகர், ராஜ்குமார் சுகந்தியா அக்ஷயா அபிஷயா, புளியூர்புரம் உமாபிரியன் காஞ்சனா, பிரேம்குமார் அருணா, பிரவீன்குமார் பாப்பா தேவராஜ், யுவராஜ் சஞ்சய், சீரணிபுரம் அனிதா சாமுவேல், செஞ்சி கப்பை ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் செண்டிப்பூவா. சித்ராவினுடைய குரலில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

அங்கம்மாள் படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 8:26. விழிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றுச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா. தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராருஜின், சம்சுதீன், தாஜ்னிஷா, அம்பத்தூர் எஸ்வி நகர், எம்டி ரவிச்சந்திரன், இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். கேட்கலாம், வாங்க.

0: விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 8:30 22 நொடி. உங்கள் விருப்பம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், புரிசை, எமி தெரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடம்பத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்கல்லாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமக்கரை, கீதா பாலன், அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், திருச்சி கருமண்டபம், வேலாயுதம், திரவியமலர், சந்துரு, துர்காதேவி, தன்விக், விஸ்வா, இவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் கடைக்குட்டி சிங்கம். விவி பிரசன்னாவின் குரலில் இதோ அந்த பாடல்.

நேரம் 8:35. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு விருப்பம் உடன்குடி நூருதீன், இஸ்மத் இர்ஃபா, இர்ஃபான் இஜாஸ், ஐனு ஷிஃபா, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நட்சத்திரா, அன்வத்திகான் பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அண்ணம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன், ஜெயவேல். விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்திஸ்ரீ கோபாலன் குரலில். இதோ அந்த பாடல்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் விருப்பம்.
1: நேரம் 8:40:53. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமலிசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்காரை பைரவி, மதுரவாயில் அன்பு சீனிவாஸ் ஜெயலட்சுமி, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசில் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம். விருப்பம் தெரிவித்திருக்கும் பாடலின் படம் உரியடி 2. சி ஸ்ரீராம் மற்றும் பிரியங்காவோட குரலில் இதோ அந்த பாடல் கேட்கலாம்.

0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், விருகம்பாக்கம் சந்திரசேகர், அமுதா, சிந்து, பூந்திரை எம் எஸ் கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநின்றவூர் நடுக்குத்தையை தீனதாரன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ், புரட்சிவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன். இத்தனை நேர்களுடைய விருப்பமான பாடலாக ஒழித்ததுதான் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படத்திலிருந்து ஒழித்த பாடல்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டை கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலைசேவல் மாமது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, கரூர் ராயனார், கரூர் உழவர் சந்தை முகமது இர்ஃபாக் பாய், மணலி சாகுல் அமீத், கதீஜா பேகம், காஜா முகமது, நஜிமா நஸ்ரின். இவர்களுடைய விருப்பமான பாடலாக ஒலிக்கிறது ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குரலில் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. உங்கள் விருப்பம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
0: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:53 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். திரைகாணம் பகுதியில் பழனி பாரதியுடைய வரிகளில் ஜேசி கிஃப்டோட வாய்ஸில் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக

சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 9:13:42 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். திரைக்காணும் பகுதியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கார்த்திகின் குரலில் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 9:19:50. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். திரைகாணம் பகுதியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரலில் அன்பே ஆரோயிரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 9:26:49 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். திரைகாணம் பகுதியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணியோட குரல யுகபாரதியினுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 9:38. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இளையராஜாவோட இசையில பவதாரினுடைய குரல்ல பாரதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 9:46:48 நொடியாகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் திரைகாணன் நிகழ்ச்சியில். கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷலுடைய குரலை போஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஆயுதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜுடைய இசையில் ஹரிச்சந்திரனுடைய குரலில் பாடல் ஒலித்துட்டு இருக்கும்போது நேரம் சரியாக 9:55 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் சந்தோஷ் ஹரிஹரன் மற்றும் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:40. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இனி கேட்கலாம் திரை மின்னல் பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கடம்பன் என்ற படத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து ஸ்ரீமதிமுத்தாவோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலை எழுதியிருக்காரு யுக பாரதி.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் விஜய் யேசுதாஸ் ஸ்ரீவர்தினி இவங்களோட குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல். நான் முத்துக்குமார் எழுதியிருந்தது. எஸ் தமன் அவங்களுடைய இசையில் நம்ம கேட்கலாம் இந்த பாடலை. இந்த பாடலின் படம் ஆல் இன் ஆல் அழகராஜா.

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: நேரம் 10:11:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் நம்ம திரை மின்னல் கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அஞ்சான் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. பெனிதயால் ஸ்வேதா பண்டிட் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா, விவேகா எழுதின பாட்டு. கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: 102.3 FM.
3: நேரம் 10:17:35. விபத் பாதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கோம். இதுல திரைமின்னல் நிகழ்ச்சியில திரைப்பட பாடலின் தொகுப்பு இசை விழா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் கருப்பன் என்ற படத்திற்காக சங்கர் மகாதேவன், ராஷா திரிபாதி இவங்க எல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். யுகபாரதி எழுதின பாட்டுக்கு இசை டி இம்மான்.

மாரி டூ என்ற படத்தில் தான் பாடல் நம்ம ஒலிக்க கேட்டோம். தனுஷ் எழுதி தி உடன் பாடியிருந்த பாடல். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. நேரம் 10:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நம்ம கேட்கலாம். மாயா என்ற படத்துலேருந்து தான் பாடல் ஒலிக்கத்துக்காக தயாராக இருக்குது. இந்த படத்திற்கான பாடலை சின்மயி பாடியிருக்காங்க. குட்டி ரேவதி எழுந்த பாட்டுக்கு இசை ரோன் யோஹன்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: திருமணம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல். நான் முத்துக்குமார் எழுத பாட்டுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். பாடலின் படம் தாண்டவம்.

0: தேசிங்க ராஜா என்ற படத்தில் தான் பாடல் ஒலிக்க கேட்டும். பல்ராம் அப்படின்றவரோட குரலில் ஒலித்த அந்த பாடல், யுகபாரதி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை டி எம்மான்.
1: செடியோரம் சுகராகம், இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: திரைமின்னல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தனுஷ் அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்தான் பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கலாம் முண்டாசுப்பட்டி என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை. பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியிருக்கக்கூடிய பாடலை எழுதியிருந்தாங்க முத்தமிழ். பாட்டுக்கு இசை சான் ரோல்டன்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை மின்னல் நிகழ்ச்சி. நேரம் 10:59, 40 நிமிடம், 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் இனியவை.
1: நேரம் 11:02 என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலத்தால் அழியாத இனிமையான பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் இது. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் காவிய தலைவி என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா ஈஸ்வரி பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

இதய கமலம் என்ற படத்தில் இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். பி சுசீலா குரலில் ஒலித்த பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கிசை கே வி மகாதேவன். இசை ஒரு மகத்தான சக்தி. இசையின் அந்த மகத்தான சக்தி மூலம் பழைய எண்ணங்களை, மனதின் உணர்வுகளை நம்மளால மீட்டெடுத்து வர முடியும். அத்தகைய வல்லமை படைத்தது இசை. அந்த மாதிரியான இனிமையான இசைகள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில. இன்னும் இனிமே நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், எங்க பாப்பா என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல் ஹரீஸ்வரி பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. வேதா இசையில் நாம் கேட்கலாம் எதிரிகள் ஜாக்கிரதை என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறது இந்த பாடல்.

இனிசையால் இதயம் நினைக்கும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

நேரம் 11:18. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஜி கே வெங்கடேஷ் குழுவினோடு பாடியிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது.

சித்ராங்கி என்ற படத்தில் இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா, ஜமுனா ராணி இவர்களின் குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். குமா பாலசுப்ரமணியம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை வேதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:27:15. என்றும் இனிவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தெய்வப்பிறவி என்ற படத்தில் இருந்த பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. கே ஜமுனாராணி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், தஞ்சையன் ராமையா தாஸ் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம்.

பாக்யலட்சுமி என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:36. 10:00 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சித்தி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தான் தயாராக இருக்கு. இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடியுள்ளனர். கண்ணதாசன் எழுதிய பாடல், எம்.எஸ். விஸ்வநாதன் இசை.

0: இசை அனைத்தையும் கடந்த அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: என்றும் இனியவை
0: நிகழ்ச்சியில் நேரம் 11:41 20 நொடி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அவனா இவன் என்ற படத்திற்காக பி. சுசிலா பாடியுள்ள பாடல். வித்வான் வி. லக்ஷ்மணன் எழுதி இசைமைத்துள்ள பாடல் இது.

0: பலே பாண்டியா என்ற படத்தில் இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள் ஒலித்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நாம் கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் என்றும் இணையவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நல்ல இதமான பாடல்கள்லாம் இசை உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாமா விஜயம் என்ற படத்தில் தான் ஒழுக்கத்துக்காக இருக்கு. இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், எல்லாரீஸ்வரி குழுவினரோடு பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல். கண்ணதாசன் எழுதின பாடல் கூட இது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இது வந்து சற்று கொண்டு மாறுபட்ட ஒரு பாடல். இந்த நேரத்தில் நம்ம கேட்க போறோம்.
1: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

1, 2, 3, 4, 5, 6, 7, 8.

மணிவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம். நேரம் 11:54. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்னதான் முடிவு என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. பி. சுசிலா குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல், மாயவனநாதன் எழுதிய பாடலுக்கு இசை ஆர். சுதர்சனம்.

பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, இந்த பொண்ண பார்த்து மயங்கும் ஆளு வருவது போது வருவது போது. பொண்ண பார்த்து மயில காலு மயங்குதி போது, இந்த பொண்ண பார்த்து மயங்கும் ஆளு

பொண்ணு பார்த்து மயங்கி வா.

0: இனிமையான இசை, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மெட்டுக்கள், மிகவும் நுட்பமான இசை சங்கதிகள், இது அத்தனையும் ஒருங்கே சேர திரைப்பட பாடல்கள்லாம் இசையுள்ள வர நாம் கேட்டு ரசித்தோம் இல்லையா? என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வந்தது நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. நேரம் செல்வதே தெரியாமல் நாமளும் கேட்டு ரசித்தே நம்மளை மறந்தோம், நம்ம மெய் மறந்தோம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி 11:12 நம்ம என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்கலாம். அப்பொழுதும் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நமக்காக வரும்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
3: என்றும் இனியவை.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 12:48 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பகுதியில் 1970-80களில் வெளியான திரைப்படங்களில் இருந்து மனங்களையும் செவிகளையும் மகிழ்வித்த பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கிறது.

கரும்பு வில் படத்திற்காக பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 12:10 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காளி திரைப்படத்திலிருந்தும் ஜானி திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக வர இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

நேரம் 12:19 23 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். ரெட்ரோ நேரம் பகுதியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

நேரம் 12:32. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்வி பாலசுப்ரமணியம் குரலில் பாடும் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்

சுந்தர்லா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாத்திடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது.

0: இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டிகள் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டிகள் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கப

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

சிவகார்த்திகேயனுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜொனிட்டா காந்தியோட குரலில், அனிருத்தருடைய இசையில், டாக்டர் படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியாக 1:04:37. இது திரைத்துளி பகுதி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பிபி மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாட வராங்க, தர்பார் படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

0: ചുമ്മ കീഴി.
1: நேரம் 1:08 நாற்பது நொடி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.

தமனோட இசையில அறிவோட வரிகள்ல தீபக் குழுவோடைய குரல்ல எனிமி படத்துல இருந்து பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 1:16 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக தேடி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 1:21:28. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் விக்னேஷ் சிவனுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில், ஜி ரவி மற்றும் சாஷா திருப்தியோட குரலில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குரலில், ஜிவி பிரகாஷுடைய இசையில் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.
1: சிவானதான சிட்ட

நேரம் 1:48:55. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக கிருஷ்ணா கிஷோர், ஆக்சிஸ் கரூர், பிரதீப் குமார் இவங்களுடைய குரலில், விவேகனுடைய வரிகளில், கிருஷ்ண கிஷோருடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

102.3 FM. நேரம் 1:55. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். திரைத்துளி பகுதியினுடைய நிகழ்ச்சி பாட நிறைவு பாடல் உங்களுக்காக லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிருக்கிறது. பிரதீப் குமாருடைய பாடலோடு உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். நீங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைகாணம். திரைகாணமில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் நான் சிகப்பு மனிதன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு இணைந்து பாடிய பாடல் இளையராஜா சேலம் உமேதா வரிகளில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடிச்ச பாடல் அடுத்தது ஆல்பர்ட் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாஸ்தேவன் எஸ் சாணிக்கு இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகள் இளையராஜா இசையிலா. 2:25 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து கேஜேஎஸ் தாஸ் பொன்னலதா இணைந்து பாடிய பாடல் தேவா இசையிலா. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடு நிலாவே படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலிபர்கள் இளையராஜா இசையில் அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. 2:34 கடந்து போயிட்டுருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நினைக்க தெரிந்த மனமே படத்திலிருந்து KJS தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு அணிந்திருக்கீங்க. இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் மனதில் உறுதி வேண்டும். திரைப்படத்திலிருந்து KJS சச்சித்ரா இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகள் இளையராஜே. சில 2:45 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வாலி வரிகள் இளையராஜா இசையில. கேட்டுட்ருக்கீங்க விவேத் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:50 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் தாயமுனு திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா பி சுஷிலாஸ் மண்ணலத்தா எல்லாரும் இணைந்து பாடின பாடல் கங்கை அமரன் வரிகள் இளையராஜா இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் மதியம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில். இன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றிய தகவல்கள். இந்தியாவின் முதுகெலும்பு நீ, விவசாயிகளின் இதய துடிப்பு நீ. நீ இல்லா நாடு என்று ஒன்று இல்லை. உலகிற்கே உணவு அளிக்கும் தொழில் விவசாயம். இத்தகைய பெருமையுடைய விவசாயிக்கு உதவும் வகையில் பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும். இத்திட்டம் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குகிறது. பிஎம் கிசான் திட்டம் முதலில் ரித்து பந்து திட்டமாக தெலுங்கானா அரசால் செயல்படுத்தப்பட்டது. அங்கு தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நேரடியாக வழங்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1, 2019 அன்று இந்தியாவின் 2019 இடைக்கால யூனியன் பட்ஜெட்டின் போது இந்த திட்டத்தை நாடு தழுவிய திட்டமாக செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தை 24 பிப்ரவரி 2019 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில்

0: அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து சிறு நில மற்றும் குறு நில விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வருமான ஆதரவு 3 தவணைகளில் வழங்கப்படும். அது அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். தகுதியுள்ள அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குதல். PM கிசான் திட்டமானது விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் விவசாய வருமானத்திற்கு ஏற்ப சரியான பயிர் ஆரோக்கியம் மற்றும் தகுந்த விளைச்சலை உறுதி செய்வதற்காக பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. திட்டத்திற்கான குடும்ப வரையறை: கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள். திட்ட வழிகாட்டுதலின்படி ஆதரவிற்கு தகுதியுடைய விவசாய குடும்பங்களை மாநில அரசும் யூனியன் பிரதேச நிர்வாகமும் அடையாளம் காணும். PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகள் தங்கள் சரிபார்ப்பிற்காக குடியுரிமை சான்றிதழ், நிலம் வைத்திருக்கும் ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்ற குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு நிறுவன நில உரிமையாளர்களும் விவசாயி மற்றும் இனி கூறப்போகும் வகைகளைச் சேர்ந்த குடும்பத்தின் எந்த உறுப்பினரும் இந்த திட்டத்தில் பயன்பெற இயலாது. அதாவது அரசியலமைப்பு பதவிகளை முன்னாள் மற்றும் தற்போது வைத்திருப்பவர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டப்பேரவைகள், மாநில சட்டப்பேரவைகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய மாநகராட்சி மேயர்கள், மாவட்ட பஞ்சாயத்துகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய தலைவர்கள், மத்திய மாநில அரசு அமைச்சகங்கள், அலுவலகங்கள், துறைகளின் கீழ் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள், 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் மாதாந்திர ஓய்வூதியம் பெறும் மற்றும் இப்போது சொன்ன வகையைச் சேர்ந்த அனைத்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாத பயனாளிகள் ஆவர். நேரடி நிதி பரிமாற்றம் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாகும். December 25, 2020 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் 9 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நேரடியாக மாற்றப்பட்டது. ஆகவே நம் நாட்டு விவசாய நண்பர்களுக்கு நிதி உதவி மூலம் உதவும் திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும்.
1: இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். வாசித்தவர் தங்க மீனா, தொகுப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.
2: பாட்டுக்கு இதான் டாலு.

எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மூன்று மணி கடந்து போயிட்டு இருக்கு. திரைச்சோலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி கௌதம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக தயார் நிலையில் இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் வரக்கூடிய பாடல் மாமியார் வீடு திரைப்படத்திற்காக கேஜேஎஸ் தாஸ் சாணிக்கு இணைந்து பாடிய பாடல் இளையராஜா இசையில கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:10 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் கிளிப்பேச்சு கேட்கவா படத்தில் இருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மதுமதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் காளிதாசன் வரிகள்ல தேவா இசையில். கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உல்லாசம் படத்துக்காக பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் ஹரிணி பாடியிருந்தாங்க கார்த்திக் ராஜா இசையில். 3:21 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஸ்வர்ணமுகி படத்திலிருந்து. அருண்மொழி ஸ்வர்ணலதா சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஸ்வராஜுடைய இசையில். கேட்டு இணைஞ்சிருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:31 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் மிஸ்டர் ரோமியோ படத்துலேருந்து ஆண்டோ சந்திரன் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடின பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல் இசை ராஜ்குமார் இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

செங்கோட்டை படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். சித்ரா அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடினாங்க வித்யாசாகர். சில 3:41 கடந்து போயிட்டுருக்கு. திரைச்சோலை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ரோஜா மலரே படத்திலிருந்து ஜீமான் பாடிய பாடல், ஆதித்யன் இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி இணைந்து பாடிய பாடல் இளையராஜா. சில 3:51 கடந்து போயிட்டுருக்கு. திரைச்சொலை நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காத்திருந்த காதல் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் சிற்பி இசையில் கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

3:56 கடந்து போயிட்டுருக்கு. திரைச்சோலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மலரே குறிஞ்சி மலரே, திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல், ரவீந்திரன் இசையில. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாலு மணி 2 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜி கௌதம். நிகழ்ச்சியில் வர இருக்கக்கூடிய முதல் பாடல் 6 படத்திலிருந்து ஜெசிகிஃப் வடி

திரைகானம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஓரம்போ படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் அல்கா யக்னிக் பாடிய பாடல் ஜி வி பிரகாஷ் குமாருடைய சீலை. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

ஒரு நாள் ஒரு கனவு படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சோனு நிகம் குரல்ல இளையராஜாய். சில 4:12 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சத்யா படத்திலிருந்து ஜீவன் பாடிய பாடல் எம் ஜெயச்சந்திரன் இசையில. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

4:22 கடந்து போயிட்டுருக்கு. கேட்டு முடித்த பாடல் புன்னகை தேசம் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சண்டகோழி படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

பரசுராம் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். அர்ஜுன் ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல் ஏஆர் ரஹ்மான் இசைலன். 4:33 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ராமகிருஷ்ணா படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடிய பாடல் தேவா இசைல கேட்டுட்ருக்கீங்க.

பரசுராம் படத்திலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். அர்ஜுன் ஸ்ரீராம் பார்த்த சாரதி ஸ்வர்ணலதா இணைந்து பாடின பாடல் ஏஆர் ரஹ்மான் இசைலன். 6:33 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ராமகிருஷ்ணா படத்திலிருந்து சாதனா சரகம் பாடிய பாடல் தேவா இசையில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டு முடித்த பாடல் சத்தம் போடாதே படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா அத்னன் சாமி இணைந்து பாடின பாடல். யுவன் சங்கர் ராஜாவுடைய சில 4:45 கடந்து போயிட்டுருக்கு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஒற்றன் படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இணைந்து பாடின பாடல் பிரவீன் மணி இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

காதல் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். கார்த்திக் ஷாலினி சிங் இணைந்து பாடின பாடல் ஜோஸ்வா ஸ்ரீதருடைய. சில 4:54 கலந்து போயிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா பிதாமகன் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் இளையராஜா இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பழனி பாரதி வரிகளில் கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக்க தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: அஞ்சு மணி 4 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதிய தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சியில் வரும் முத பாட்டு எந்த படத்துல இருந்து வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா சில்ட்ரன் ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சு பாடியிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள்.

அஞ்சு மணி 15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலைகள் நாம் இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஏனி ரொம்ப அழகா இருக்குன்ற திரைப்படத்திற்காக ரமேஷ் விநாயகம் சீவர்தினி பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருக்கிற 102.3 பாரதி தமிழ்

5:23 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இல்லையத்தில் 5:32 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்குங்க. பாடலை பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவி, நித்யஸ்ரீ. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அஞ்சு மணி 5:32 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதிய தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டும் டும் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா, சுஜாத்

0: ரெண்டு புலி மூணு பாத்துக்கு தான் பாட்டுக்கு இதான்
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ரன் திரைப்படத்திற்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க உதித் நாராயணன், சுஜாதா. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அஞ்சு மணி 42 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத்து பாரதிய தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள். இது 102.3 பத்து பாரதிய தமிழ் பண்பலையின் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டுக்கு இதான்
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

102.3 பாரதிய தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக தூள் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. கே கே சுனித் சவுகான் பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதிய தமிழ் பண்பை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: பாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: நேரம் 6:01 நெருங்கிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் ஸ்ரீ இசையில். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்.

கேட்டு முடித்த பாடல் அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். தி தட்சிணாமூர்த்தி இசையில் கேட்டு முடித்தோம். 6:09 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கே வி மகாதேவன் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

கேட்டு முடித்த பாடல் ராமானுஜன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் கார்த்திக் சுரேஷ் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் ரமேஷ் விநாயகம் இசையல். 6:17 கடந்து போயிட்டுருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஜி தேவராஜன் இசையல். கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3.

கேட்டு முடித்த பாடல் ஸ்ரீராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து பி லீலா பாடிய பாடல். 6:26 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. படைவீட்டம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கிருஷ்ணராஜ் பாடிய பாடல். கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அகமாயி மணிமந்தர சேகரியே, ஆயிவு மையானவளே ஆதிசிவன் தேவியரே. சமைத்தாய் சமயபுரம், சாதித்தாய் கண்ணபுரம், அந்த கண்ணபுரத்து எல்லையை விட்டு

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள

கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கியிருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன.

0: தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமின்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால், அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில்

நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆறு மணி 41 நெருங்கிட்டு இருக்கேன். விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் உயிரே உனக்காக படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கு இணைந்து பாடிய பாடல் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். கேஜேஎஸ் தாஸ் சித்ரா இணைந்து பாடியிருந்தாங்க வாலி வரிகள். 6:51 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜா இசையில்.

6:56 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் மாப்பிள்ளை படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்காங்க. வாலிபர்கள் இளையராஜா இசையில.

0: நேரம் 7 மணி. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது? வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நம்ம சந்திக்கக்கூடிய கல்லூரி மாணவி, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் ஹரிணி.
2: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
3: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா.
2: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
3: இல்ல, நானே தேர்ந்தெடுத்துதான் படிக்கிறேன்.
2: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
3: நான் ஐடி ஃபீல்ட்ல ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
2: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
3: கேப்போம் சார்.
2: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்தா விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
3: ஆமா சார், ஏன்னா அது எங்களோட நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கனால நான் கேப்போம் சார்.
2: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
3: ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஃபியூச்சர் பிளானாக இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
2: என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
3: எக்கனாமிக் லெவலில் ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும்.
2: சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க?
3: ஆமாம் சார்.
2: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: ஆ, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: ரோஷினி. எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
2: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
4: ரொம்ப பிடிக்கும்.
2: எப்படி மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
4: ஆமா, எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
2: சரிங்க. உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
4: ரேடியோல பாட்டு கேட்பேன்.
2: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னா நிறைய ரேடியோல தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருப்பேன்.
2: மிடில் சாங், ஓல்டு சாங்லாம் கேட்பீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் ரேடியோ கேட்பாங்களா?
4: இருக்கு, எங்க வீட்டுல எப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்கு, அதனால நாங்க இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கோம்.
2: சரி, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: டிஆர் பட்டினம்.
2: டிஆர் பட்டினத்துல காரைக்கால் எஃப்எம் எப்படி கேக்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க?
4: எல்லாருமே பொதுவா வீட்டுல வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க.
2: கிராண்ட் ஃபாதர் கேக்குறாங்க, அதே போல அவங்க கேக்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேக்குறீங்க.
4: எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
2: டீச்சிங் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு?
4: இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஆசை.
2: சரி, உங்கள்ட்ட அப்படி என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க என்ன ஸ்கில்ல மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
4: எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாலேஜ்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது.
2: சரி, இப்ப அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? வணிகவியல் அப்படின்னா என்னங்க?
4: அதுல ஜர்னல், லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா.
2: இது எல்லாருக்குமே தேவைதான் இல்லையா? காமர்ஸ் படிக்கலன்னா கூட ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காமர்ஸ் நாலேஜ்ங்கிறது தேவை, அதை நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
4: சொல்லிக் கொடுக்க முடியும், ஏன்னா இப்போ உள்ளதுக்கு வந்து எல்லாமே பொதுவானா இருக்கிறதால அது சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: சரி, அது மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருங்களா?
4: நான் படிக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
2: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க

0: ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல இனிமே உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இப்ப வானொலியில இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்ப நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு. அதனால அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து கட் அண்ட் ஷட்டா இருக்கும் சோசியல் மீடியா. இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது.
0: ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: தருண்.
0: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
2: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
0: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
2: இப்ப செகண்ட் இயர் முடிச்சிட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
0: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
2: ஆமா.
0: சரி, ஓகே. இப்ப விழுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேட்பாங்க.
0: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
2: ஜெயந்தி.
0: அதனால நீங்களும் கேக்குறீங்க?
2: ஆமா.
0: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
2: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
0: சரி, நீங்க இப்ப காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் ஐடியா பண்ணிருக்கீங்க?
2: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கு.
0: சரி, உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க?
2: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு.
0: பிசினஸ் சொந்தமா பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு?
2: கண்டிப்பா.
0: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: ஆமா.
0: அதுக்கு என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? ஏதாவது இவ்வளவு சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சிருக்கீங்களா?
2: அப்படிலாம் இல்ல, ஆனா பிசினஸ் பண்ணணும்.
0: பிசினஸ்னா என்ன பிசினஸ்ங்க?
2: இப்பக்கு எதுவும் பிளான் பண்ணல.
0: ஆனா வந்து நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்புறமே பிசினஸ்க்குள்ள இறங்கிடுவேன்னு சொல்றீங்க. அதுக்காக தான் நீங்க காமர்ஸ் படிக்கிறீங்களா?
2: ஆமா.
0: சரி, இப்ப இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
2: ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்ப நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோவே பார்த்துலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்.
0: லோக்கல் செய்திகள் வந்து நீங்க வானொலியில தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
2: ஆமா. அந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில வந்து இந்த முன்னாடி ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும்.
0: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: சார், என் பேர் விஜயலட்சுமி. நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
0: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊரு?
3: நெடுங்காடு சார்.
0: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேப்பீங்களா எப்படிங்க?
3: அப்பா ரேடியோ கேக்கறதுல ரொம்ப இன்ட்ரஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிரும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அத ரேடியோ ஓடிட்டு இருக்கும். அதுல இருந்து நானும் சில நியூஸ், கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி. காலையில ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்னு போடுவாங்க, தகவல் சுரங்கம். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
0: காரைக்கால் போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டுடைய அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்போ டெய்லி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா?
3: கேட்போம் சார்.
0: நீங்கள் கேட்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
3: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்ப காலையில ரேடியோல ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
0: சரி, நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
3: வீட்டுல அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்றாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது அப்ராட்ல படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
0: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
3: ஐடி ஃபீல்டே, நான் கோடிங் செக்டார்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
0: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
3: சரி.
0: சரி, ஓகே. இப்ப சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்துல வானொலி வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜி சொல்லுங்களேன்.
3: வேஸ்டா இந்த சோசியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
0: இப்ப மொபைல்ல பாக்கும்போது எல்லாமே விஷுவலா உங்களுக்கு கிடைச்சிருந்ததால நம்ம வந்து ஒரு கற்பனையா எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதுல வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியா கற்பனை பண்றதுக்கு வானொலிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா? அடுத்த ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அஜய்.
0: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அஜய் பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு காமர்ஸ்?
4: இல்ல, நான் வீட்டுல சொன்னாங்க.
0: வீட்டுல முக்கியமா யார் சொல்லி நீங்க இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
4: அக்கா.
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அக்கா எம்காம் படிச்சிட்டு.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
4: எனக்கு பேரளம்.
0: பேரளம். சரி, நீங்க காரைக்கால் எஃப்எம் கேப்பீங்களா?

0: கேரளத்தில் வந்து நம்ம ரேடியோ எப்படி கேட்குறாங்க?
1: எங்கள் வீட்லேயும் கேட்பாங்க, எங்கள் என் வீட்டு உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேட்பாங்க.
0: சரி, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு,
1: விளையாடுவோம்.
0: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
1: கொக்கோ, கிரிக்கெட்.
0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்கள இப்போ சந்திக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆனந்த் சார்.
3: என்ன படிக்கிறீங்க?
2: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சரி, இப்போ நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க?
2: எனக்கு காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
2: ஸ்போர்ட்ஸ்ல கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி
0: கூட போயிருக்கீங்க. சரி, எத்தனை காம்படிஷன் இது வரைக்கும் போயிருப்பீங்க கபடியில?
2: காம்படிஷன் ஒரு 50-60 கிட்ட பண்ணிருப்பேன்.
0: ஒரு 50-60 கபடி போட்டிக்கு போயிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க ரவுண்ட் அடிச்சிருக்கீங்களா?
2: தமிழ்நாடு முழுக்க போயிருக்கோம்.
0: சரிங்க, எதுல எல்லாம் வின் பண்ணீங்க?
2: நிறைய வந்து போர்டு மேட்சஸ், கவர்மெண்ட் நடத்துற மேட்சஸ் அந்த மாதிரி அபிஷியலான மேட்சஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணிருக்கோம். பாக்கி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்டிஸ் பண்ற மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு எடுத்துப்போம். அந்த மாதிரி பண்ணிட்டு அபிஷியலா கண்டக்ட் பண்ற, போர்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ற மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆடி நிறைய காம்படிஷன் வின் பண்ணிருக்கோம்.
0: நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க?
2: நான் பேரளம் தான், பேரளத்துல இருந்து வரேன்.
0: உங்க ஏரியால கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
2: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்டா விளையாடுற டீம்ஸ். நான் அங்கிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைட்ல ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாம அபிஷியல்ஸா எல்லாரும் கலந்து விளையாட, பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கலந்து விளையாட மாதிரி டீம் எல்லாம் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு கோச்சஸ் எல்லாம் இருக்காங்களா?
2: இல்ல, நாங்களா பிளான் பண்ணி விளையாடுறதா, ஆனா எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி.
0: சரி, கபடி தவிர வேற என்ன கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ் எல்லாம் போவீங்களா?
2: அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்ல எல்லாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணிருக்கேன். 100-200 எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன்.
0: அதுல பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்களா?
2: நிறைய பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதுல பிரைஸ் பண்ணிருக்கேன்.
0: உங்களுக்கு வந்து நீங்க காமர்ஸ்லயும் ஈடுபாடோட இருக்கீங்க, அதே சமயத்துல விளையாட்டுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இது ரெண்டுல வந்து எது ரொம்ப போக்கஸ்டா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
2: இல்ல, அப்படி நல்லா ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆயிட்டு நான் காலேஜஸ்லயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அது மாதிரி நான் டீச் பண்றது, பிளான் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்கா பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுவேன். எனக்கு ரெண்டு விஷயம் பெட்டராகவே தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் இருக்கு. அதனால நான் ஈஸியாகவே டெவலப் பண்ணி அதை ஸ்டெல் பண்ணி சொல்லுவேன்.
0: சரி, இப்போ உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்றீங்க, என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
2: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லா பண்ற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிபிக்கா இப்போ கம்பேர் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாம கபடிங்கிறது ஒரு யூனிக்கா ஒரு மைண்டு அண்ட் மைண்டு, அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸ், அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடி பிசிக்கலா மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணா பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் பிசிக்கல் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டா பிளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால நம்ம வந்து ட்ரெயின் பண்றப்ப பிசிக்கல் மட்டும் இல்லாம மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
0: இப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
2: கரண்ட் ஜென்ரேஷன்ல நிறைய நியூஸஸ், சோசியல் மீடியா, வீடியோஸ் எல்லாருக்கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு, ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருக்கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனா ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு விஷயம். ஃபோக்கஸாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாகவே யூஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறவங்கள தாண்டி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு, பாட்டி தாத்தா அவங்களா இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலயே நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு, இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்கிறப்ப நாங்கள் உட்காந்து பாட்டி தாத்தாட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸை அவ்வளோவா நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்கள் கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
0: விளையாட்டு சார்ந்த செய்திகள்லாம் வானொலியில் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்பீங்களா?
2: விளையாட்டுலாம் சம்மந்தமாக கேட்பேன். யூனிக்காக நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்லை எக்ஸாம் டேட் ஏதாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸை தாண்டி ரேடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
0: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டு துறையிலேயே இருக்கீங்க, அதே போல நிறைய பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்க வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.

0: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி. கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 7:15 தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9 அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரமாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்.

ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும், 19 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது.

மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 25 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே கௌதம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பாரதி படத்திலிருந்து பவதாரணி பாடிய பாடல் மூமேத்தா வரிகள் இளையராஜா. சில கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம்னு அடிக்கடி கடுதாசியில நாம எழுதினாலும் நீங்க எனக்கு தென்னமரம் தான் வரம்பீங்க. தோப்பு வைத்திருப்பது பெருமைக்குரிய செயல் இப்பகுதியில். ஆனாலும் தென்னை மரங்களோட மற்ற மரங்களையும் நாம வளர்க்கணும். வளர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரக்கன்றுகள் நடணும், அவை மரமாகணும். எப்போது மரக்கன்றுகளை நடலாம்? மரக்கன்றுகளை நட மழைக்காலம்தான் சிறந்தது. நமக்கு 2 மழைக்காலம் உண்டு. 1 தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. இதில் தென்மேற்கு ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான மழைக்காலம் மரக்கன்றுகள் நட மிகவும் ஏற்ற காலம். தாழ்வான பகுதிகளில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தண்ணி முற்றிலுமாக வடிஞ்சிடுறதுனால இந்த மாதத்துலேயும் மரக்கன்றுகள் நடலாம்ங்கிறாங்க. அதிலும் நேரம் காலம் இருக்குது. காலையில் 6 தொடங்கி 10 அல்லது மாலை 3 முதல் 6 வரை மரக்கன்றுகள் நடலாம், சிறந்ததுங்கிறாங்க. வெட்டிவேலனையாவும் இதை ஒத்துக்குவீங்க. மரக்கன்றுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, 3 ஆழமாக குழி எடுத்து 2-3 நாளைக்கு ஆற போட்டு, அப்புறம் அதில் சாணி குப்பெல்லாம் கலந்து தாய்மண் செம்மண் இதெல்லாம் போட்டு மரக்கன்றுகளை நட்டு சுற்றிலும் மிதிச்சு விட்டால் கன்றை சுற்றி மண் நல்லா இறுகிடும். மரம் ஆடாது, நேராக நல்லா வளரும். மணற்பாங்கான நிலமாக இருந்தால் முந்திரி, பூவரசு, தென்னை, பனை, புங்கன், வேம்பு, நெட்டிலிங்கம் போன்றவற்றை நடலாம். புங்கன், சரக்கொன்றை, கல்யாண முருங்கை, முருங்கை, பவளமல்லி, மந்தாரை, செண்பகம், கறிவேப்பிலை, தங்க அரளி இவையெல்லாம் சிறு மரங்கள். அப்புறம் மரச்சாலை மரங்கள் இருக்குது. அதாவது வேம்பு, மகிழம், செவ்வில்வம், மலைவேம்பு, பீனாரி, இலவம்பஞ்சு, ஒதிய மரம், வாகை, வாதநாராயண மரம், நுணா, பாலை, தூங்குமுஞ்சி போன்றவை மரச்சாலை மரங்கள். நாவல், பலா, நெல்லிக்காய், வில்வம், மாமரம், கொடுக்காப்புளி, கொய்யா, விழா, சப்போட்டா, இலந்தை, சீத்தாப்பழம், மாதுளை, அறநெல்லி இவையாவும் பழவகை மரங்கள். பறவைகளை வசீகரிக்கும் மரங்கள் இருக்கு. கொய்யா, கறிவேப்பிலை, நெட்டிலிங்கம், கல்யாண முருங்கை, இலுப்பை, சப்போட்டா, அகத்தி, அத்தி, அழிஞ்சி மரங்கள். அழகிய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கு. அசோகா, பூமருது, மந்தாரை, திருவாச்சி, ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட், சரக்கொன்றை, மஞ்சக்கொன்றை, ஆத்து பூவரசு, நெருப்புக்கொன்றை, இப்படி இந்த பட்டியல் நீளுது. வெற்றிவேலனையா, தென்னையை தவிர உங்கள் தோட்டத்தில் உங்கள் தோப்புல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு நமக்கு ஒரு தகவல் நீங்கள் தெரிவிக்கணும். அரச மரம், ஆலமரம் இவை பறந்து விரிந்து வளரக்கூடியவை பெரிய மரங்கள். இவற்றை விசாலமான இடத்துல தான் நட்டு பராமரிக்க முடியும். அதனால தான் இந்த மரங்கள் குளத்தங்கரையில் புறம்போக்கு இடங்களில் இருக்கும். மர மதிப்புடைய மரங்களும் இருக்கு. தேக்கு, பூவரசு, வேம்பு, மலவேம்பு, குமிழ், மகோகனி போன்றவை. மூங்கிலையும் நாம் மரம்னு தான் சொல்கிறோம். மூங்கில் புல்வகையை சார்ந்த தாவரம், மர வகையில் வர்றது இல்லை. எப்படி பார்த்தாலும் மரங்கள் நமக்கு தேவை. அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, மரமின்றி நாம் வாழ இயலாது. மனசில் வச்சுக்கிங்க, எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே 2 மரக்கன்றுகளை நடுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
1: ஏழு மணி 34 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வெற்றி கொடி கட்டு படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல். தேவா இசையில் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உனக்காக மட்டும் படத்திலிருந்து பாடல் கிழ முடிச்சோம். ஸ்ரீனிவாஸ் சுஜாதா இணைந்து பாடியிருந்தாங்க பாபி சங்கருடைய சில. 7:46 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. நேற்று வரை நீ யாரோ திரைப்படத்திலிருந்து சுஜாதா கிருஷ்ணராஜ் இணைந்து பாடிய பாடல் தேவா இசையில். கேட்டுட்ருக்கீங்க விவேத் பாரதி தமிழ் FM 102.3.

7:51 கடந்து போயிட்டுருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. அலைப்பாய்தே படத்திலிருந்து கல்யாணி மேனன், ஹரிணி, நெய்வேலி, ராமலட்சுமி எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். ஏஆர் ரஹ்மான் இசையில் திரைக்காலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் கேட்டு இணைந்திருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோஸ்வாமிநாதன்.
1: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்றோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
0: வைப் பண்ணுறேங்கிற பேரில் வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க,
2: அந்த ரீல்ஸை போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க,
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க,
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல, 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேர்கள் எல்லாரும் 2 மணிலேருந்து சூப்பராக பாடல்கள் கேட்டிருப்பீங்க. மறுபடியும் இதே போல் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இணைகிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே கௌதம். இன்னும் சில நொடிகளில் தொடர் இருப்பது 8 மணிக்கான தமிழ் செய்திகள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முக

0: வரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எட்டு மணி 5 ஆயிட்டு 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: நீ கோரினால்.
2: நீ கூறினால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வந்திருக்கிறது ஆர்ஜே நாகராஜ். நீ கூறினால் நிகழ்ச்சியில் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடலின் தொகுப்பை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். அதன்படி நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் ஸ்டேட் பேங்க் காலனி ஷஃபிக் ரஃபி, காதர் காஜா ஷர்மா, ஷம்சு அலி, தஸ்புதீன், காதர் பாஷா, நஸ்ரீன், ஷாயின் ஷா, ஷேக் சையத் ரிஸ்வான், ஷமியா பானு, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சனவரராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. இந்த நேயர்களின் விருப்ப பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:15 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்திருக்க இந்த நிகழ்ச்சி நீ கோரினால், 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நீ கோரினால் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் திருமயிசை ஜெகநாதபுரம், டி சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவியா, எழில் ஓவியா, வீரபாண்டி ஆர், ராணி, செந்தில்குமார், மன்னூர்பேட்டை ராஜேஸ்வரி, லட்சுமி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமயிசை மார்க்கெட், பி கீர்த்தீஸ்வரன், பிரித்திகா, மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரித்திகாஸ்ரீ, சித்தார்த். இந்த நேயர்களின் விருப்ப பாடல் ஹரிஹரனோட குரலில் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பை, கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 8:22 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீபிரணவ், ரேவதி, அனுஷா, தர்ஷன், ராணிப்பேட்டை மாவட்டம் வாடைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, வேலூர் ராமநாயக்கன் பாளையம் அகமத் பாஷா, தில்லு ஷா, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அப்துல்லா, பாத்திமா பி, மசூத் அகமத், தாஜ்னிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகர் குப்பு ராஜ், சத்யபாமா, போலூர் ரிக்ஷா, ஏழுமலை. இந்த நேயர்களின் விருப்ப பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அருள்மொழி அருணி பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:27 ஆயிற்றுக்கு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் நீ கோரினால் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டிருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள்: சீலப்பந்தல் ஏழுமலை ஜெகதீசன் பரமசிவம், காந்தூர் சுந்தரமூர்த்தி மரகதம், மதுரமங்கலம் கனகவல்லி சீனிவாசன், சோக்கண்டி வேதநாயகி சேட்டு, பரந்தூர் பாளையம் பூவழகி, கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி, மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன், கண்ணகி நகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ், திருமழிசை பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லாய்ட்ஸ் ரோடு சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புதூர் சுகதேவ், அச்சிறப்பாக்கம் ராஜ்காந்த். இந்த நேயர்கள் விருப்ப பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்ருக்காங்க. பாடலை பாடியிருக்காங்க எஸ்வி பாலசுப்ரமணியம், சித்ரா, எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

8:33 ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித், டி நகர், மெய்யம்மை, சீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ், சைதாப்பேட்டை சங்கர், ஹேமா, காலடிப்பேட்டை விவேகானந்தன், ஜோதி, நசரத்பேட்டை வஜ்ரம், சுந்தர், சிந்தாதிரிப்பேட்டை பிரியா, பாரதி, குமரன், ஜோலார்பேட்டை குமார், ஞானம்மாள், தண்டையார்பேட்டை சங்கர், மனோகரன். இந்த நேயர்களின் விருப்ப பாடல் ஆகா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், சித்ரா. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: எட்டு மணி 39 ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பு தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் பொன்னேரி, பழவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தர்ஷன், பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு, தனசேகர், முரளி, கிருஷ்ணன், நாகராஜ், ரேணுகாதேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன்.

திருப்பத்தூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன். இந்த நேயர்களின் விருப்ப பாடல் சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன் சித்ரா. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் கடிதம் பதி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் குலப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு, ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோனிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மன்விதா, சபரிஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார்.

அயப்பாக்கம் அப்பரானகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன். இந்த நேர்களின் விருப்ப பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை தேவா. இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பத் பாரதிய தமிழ் பண்பொழியில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களின் தொகுப்பை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியுள்ள நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் தமிழினி இமை, தருண், நட்சத்திரா, ஆவர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேலாவதம் பார்த்திபன், ஜெயவேலு, தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா. இந்த நேயர்களின் விருப்ப பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண். கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ்எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நீ கூறினால் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: நீ கூறினால்

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நந்தினியும் ராக்கம்மாளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பேச்சு பூங்குழலி பற்றி திரும்புகிறது. அதற்கு ராக்கம்மாள், நானே சொல்லணும்னு இருந்தேன், மந்திரவாதிய என் புருஷன் கடல்ல ஏத்திக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒத்தனை என் நாத்தி படகுல ஏத்திக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போச்சு. அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்கள்ல கோடிக்கரை காடுங்கள்ல சுத்தி அலையும் அது. இந்த காட்டுல அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதா இவங்க அலறி அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பூங்குழலி வந்த பிறகு அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் மூழ்கி இருக்கலாம் அல்லவா? அவ மூழ்க மாட்டா. கடல் அவளுக்கு தொட்டில் மாதிரி. அதோட மேலும் என்ன, கொஞ்சம் முன்னால கலங்கர விளக்கின் உச்சியில ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தேனா, ரொம்ப தொலைவுல ஒரு படகு வரா மாதிரி தோணுச்சு. அப்புறம் அது கரைக்கே வரல. என்ன ஆகியிருக்கும்? இங்க கடற்கரை ஓரத்துல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு வேற சதுப்புறல கால்வாயில படகு விட்டு கொண்டு போயிருக்க கூடும். அது கூட சாத்தியமா? பூங்குழலிக்கு சாத்தியம் இல்லாதது ஒண்ணுமே இல்லைங்கம்மா. தஞ்சாவூர் காரனும் என்னோட உச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அப்படித்தான் தோணுச்சான். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நான் இப்போது குழகர் கோவிலுக்கு போகலாம் வா. துணைக்கு சேர்ந்த நமுதனை கூப்பிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவன் அவளுடைய மாமன் மகளை தேடட்டும். நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இருவரும் குழகர் கோயிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரை புதை சேற்று குழிகளை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள். இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோவில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார்.
1: ராணி, இது என்ன, இந்த நேரத்துல தனியா வந்திருக்கிறீங்க? பரிவாரங்களே இல்லாம முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமா இருந்திருப்பேனே என்றார்.
0: அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது தாயே. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள்.
0: இதனால் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் பட்டரே?
1: இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் அப்படியம்மா? உலகமாள பிறந்தவரை கடல் கொண்டு போயிடுமா? நீங்க வருத்தப்படாதீங்க, குழகரை பிரார்த்தனை பண்ணிக்குங்க, அவசியம் இளவரசரை காப்பாத்துவாரு என்றார் பட்டர்.
0: இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார்.
1: அம்மணி, நீங்க இவ்வளவு மேலான நிலைமையில இருப்பது குறிச்சு ரொம்ப சந்தோஷம் என்றார்.
0: என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா பட்டரே?
1: தெரியும் ராணி, பழையாறையில பார்த்திருக்கிறேன், வைகைக்கரை கோவில்லையும் பார்த்திருக்கேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
0: ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய்

0: திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து வெகு காலம் ஆயிற்று. அவனுக்கு கூட அதை பற்றி குறைதாம்மா. தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டான். அதற்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம சைவர்கள். அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பயிர் வைத்துக்கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்ப்பது? புகுந்த வீட்டாரின் மனங்கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா?
1: உண்மைதான் தாயே, உண்மை. தங்கள் பதியோட மனங்கோணாமல் நடப்பதுதான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும்.
0: பட்டரிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பினார்கள்.
1: தனியா போறீங்களே, கொஞ்சம் பொறுத்தா நானும் வந்துடுவேன்.
0: வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது. அதோடு இன்றைக்குத்தான் கோடிக்கரை முழுவதும் அமளி துமளிப்படுகிறதே, பயமொன்றும் இல்லை. நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டர் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியைக் கொண்டு ஓடைக்கரையோடு நடந்தார்கள். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவள் காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி,
2: ராணி, என் பேச்சில் உங்களுக்கு எப்போதும் நம்பிக்கை இருப்பதில்லை. எதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள் என்று கேட்டான்.
0: இளவரசரோட ஜாதக பலத்தை பற்றி நீ கேட்டதில்லையா? சற்று முன்னால் கூட குழகர் கோவில் பட்டர் அதை பற்றி சொன்னார்.
2: பைத்தியகாரதனா, கிரகங்கள் நட்சத்திரங்களோட சக்தியை காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது. அமைதி குடிகொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுடற்காற்றை வருவித்தேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனும் அதை நம்பவில்லை. பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான்.
0: அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா?
2: நான் பார்க்காவிட்டல் அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன்.
0: தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனாராமே.
2: போனவர் திரும்பி வந்தாரா?
0: திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை.
2: பின்னே என்ன? இரண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிட்டு வந்தேன்.
0: நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என் மனத்திற்குள் ஏதோ சொல்லுகிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா?
2: நன்றா தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையா இருந்தாள். அவளும் சுழற்காற்றில் போயிருக்கலாம்.
0: அதுதான் இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்து விட்டதாம். படகில் இரண்டு மூன்று பேர் இருந்ததாக தோன்றியதாம்.
2: அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்து கொண்டு உடனே நடையை கட்டுங்கள். நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன்.
0: நாங்கள் இருந்தால் என்ன?
2: கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜமரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போய் பார்ப்பார். காரியமெல்லாம் கெட்டுப்போகும்.
0: மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன். அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால்?
2: அம்மனே, பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியமெல்லாம் தெரியும். அவன் இளவரசரிடமும் சொல்லி இருப்பான். பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள். ஏய் ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள்?
0: மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கு, அதுதான் அவளோட அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒற்றனை அதில் தான் ஒரு பகல் முழுக்க மறைச்சி வச்சிருந்தா. பிறகு அதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன்ல.
2: நல்லது, அந்த மறைஞ்ச மண்டபம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். அங்கே போய் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா?
0: எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்?
2: நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன்.
0: சௌக்கியமாய் இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆற்று பார்த்து.
2: சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம்?
0: அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம்.
2: அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.
0: அவனை பற்றி கவலை இல்லை. நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான்.
2: இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம்

0: ஏமாந்து போனீர்கள் அல்லவா?
1: அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன்.
0: அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள் ராணி.
1: இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள் என்று தெரிந்தது. பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாய் புதரில் மறைத்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை, வேறு திசையாகச் சென்று விட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில இடும்பன்காரி, கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல வேலை நாட்டம் ஆட வந்த தேவராளன், கொள்ளிடக்கரையில இடும்பன்காரியோட சேர்ந்து திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல நடந்த சதி கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட சோமன் சாம்பவன், இவங்களை போல எத்தனையோ பேர் வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் ரவிதாசனின் தலைமையில இயங்கி வந்தாலும் அவன் உயிரை காக்க முடியல. பழி வாங்குறதுக்கு இவங்க எல்லார காட்டிலும் அதிக காரணம் தனக்கு இருப்பதாக சொல்லி பழுவூர் இளையராணியாகி சபதத்தை நிறைவேற்ற நந்தினி ஏற்படுத்திக்கிட்டு வர குழப்பங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நெடுங்கதையின் புதிய திருப்பம் கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலரின் மருமகள், இந்த கோஷ்டியை சேர்ந்தவ என்கிற விஷயம். வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட இந்த ராக்கமாலை எவ்வளவு தூரம் நம்பலாம்? ரொம்ப எச்சரிக்கையோட நந்தினி பேசுறத கவனிச்சோம். யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதாக இவங்க அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பாருங்க, யாரோன்னு ரொம்ப பட்டுக்காம பேசுறார் அக்கம்மாள். குழவர் கோவிலுக்கு தஞ்சாவூர் சேந்தன முதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாமான்னு கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிடுறா நந்தினி. வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு வந்திருந்த பழையாறை வைத்தியர் மகன் இந்த சேந்தன முதனுடன் சிறையில் இருந்ததையும், குந்தவையை வர்றதுக்குள்ள தன் செல்வாக்குனால வைத்தியர் மகனை நந்தினி விடுதலை செய்ததையும் பார்த்தோம். வேணாம்னு சொன்னதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணம். கதையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் முன் ஒரு விலகல். கோடிக்கரையின் சதுப்பு நில பாங்கு, புதைசேற்று குழிகள் இவற்றோட இன்னொரு செய்தி, ஒரு காலத்துல சிறு சிறு தீவுகளா இருந்த பகுதிகள் காலப்போக்குல சேர்ந்துகிட்டதா சொல்றாங்க. இதுக்கு சான்றாக இன்றும் சில பகுதிகள் தீவுங்கிற பேர்ல இருக்கின்றன. ஓணான் தீவு, தாழையடி தீவு, இப்படி தியாக விளங்க கரையரின் முன்னோர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இலங்கையிலேயே அருள்மொழிவர்மரை நெருங்க முடியல ரவிதாசனால. இங்க கோடிக்கரையில அவரை கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நந்தினி ஏதோ குழப்பத்துல இருக்கிறார். எந்த முயற்சி பண்ணினாலும் காரியம் கெட்டுப்போம். பொழுது விடியறதுக்குள்ள எல்லாரும் புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவசரப்படுத்துறான். இந்த நிலையில ரவிதாசன் என்ன திட்டம் வச்சிருக்கார் போக போக தெரியும். நந்தினி முற்றிலும் எதிர்பாராத போது கேட்கிறான், ராணி சக்கரவர்த்தி எப்படி இருக்கார், ஏதாவது செய்தி உண்டா? இது அடுத்த திருப்பம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

9:15 ஆயிட்டிருக்கு. நாம் இணைய போகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சண்டக்கோடி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. விஜய் யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல் பாடலை பாடியிருக்காங்க, கேட்டு இணைந்திருங்கள்.

தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. பாட்ட பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன். கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம்.

9:26 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹரிச்சரன் ஸ்ருதி பாடலை பாடியிருக்காங்க, கேட்டு இணைந்திருங்கள்.

102.3 ரூபாய் பாரதிய தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதனா சர்க்கம். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

9:36 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகாணம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சில்லுன ஒரு காதல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடல் பாடியிருக்காங்க நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல். கேட்டு இணைந்திருங்கள்.

9:42 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரை காணும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மஜா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. மது பாலகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

9:47 ஆயிட்டிருக்கு. திரைகாணம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். 102.3 பாரதி பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கஜினி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ. கேட்டு இணைந்திருங்கள்.

9:53 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை வழங்கி கொண்டிருக்கும் திரைகாணும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் நாம் இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல், வெயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்குங்க. சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷல் பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு.
1: நிறைவு பெற்றது திரைகானம்.

102.3 பத் பாரதி பண்பலையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை வானில். திரைவானில் நிகழ்ச்சியின் முதற் பாடல் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் வி விஸ்வநாதன் அவர்கள் இசையில் பாடல் இதோ.

0: பாட்டுக்கு
1: பத்து மணி 4 நிமிஷம் ஆயிட்டு நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைவானில். திரைவானில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்கூல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசனோட வரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் இதோ வருகிறது. இணைந்திருங்கள் நேயர்களே.

எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் பாடிய பாடல் வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைவானில், இணைந்திருங்கள் நேயர்களே.

0: 102.3 பாட்டுக்கு
1: பத்து மணி 12 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைவானில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நவகரகம். திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. வி குமார் அவர்களுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா அவர்கள் பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருப்போம்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான்
2: 102 புலி 3 பாட்டுக்கு டான்
3: நூற்று 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைவானில். திரைவானில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நம்ம குழந்தைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி அவர்கள் குரலில் பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

வேதா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. கண்ணதாசனோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவருடைய குரல்களில். சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு திரைவானியல் நிகழ்ச்சியில் நாம் கேட்கலாம், இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இதான் டான்.
1: பத்து மணி 24 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைவானில், 102.3 பாரதி வழங்கும் திரைவானில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் எஸ் ஜானகி ஜிக்கி ஆகியோருடைய குரல்களில் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

0: மஞ்சளும் கண்டாள் மன்னர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி.
1: 102.3 பாத்துக்கு தான் 102.3 பாட்டுக்கு இட்டான்.
2: பத்து மணி 33 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைவானில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலை பாடியிருக்கிறார். வாலிவுட வரிகளில் வி குமார் அவர்களின் இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

10:42 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைவானில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா அவர்களின் குரலில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது

அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். திரைவான நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரசிகன், ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் காசேதான் கடவுளடா திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி கோவை சுந்தரராஜன் குரலில் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இந்த இனிய இரவு வேளைகளில் அருமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். முதல் பாடலாக வருகிறது உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்த வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக வருகிறது. அடுத்த பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில், பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில், இரவா பகல அந்த பாடல் தான் வந்து கேட்க போகிறீங்க. அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ எஸ் ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நேசிக்கிறேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில், பழனி பாரதி வரிகளில், ரமணன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:18 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஹரிணி குரலில், விவேகா வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கும் பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக ஹரிணி குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:35 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உன்னுடன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல தேவாவின் இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிறைவாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் மன்னவரு சின்னவரு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், அறிவுமதி வரிகளில், கீதா பிரியன் இசையில். நேரம் 11:48 கடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வர்ணமுகி திரைப்படத்திற்காக ஜனனி குரலில், அகத்தியன் வரிகளில், ஸ்வரராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பூச்சூடபா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், பழனி பாரதி வரிகளில், சிற்பியின் இசையில். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 12 மணி, இனி 5 மணி வரை கேட்கலாம் இடைவிடாத அருமையான பாடல்களை. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

மாங்கனி, என் மாய மோகினி.

பட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நீ சொன்னதோ போது வந்ததோ செய்தி சொன்னதோ.

0: போராட்டம்.
1: இது 102.3 விவத் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி. மங்களநாதம்.
2: நேரம் 5 மணி. இணைந்திருக்கிறோம் அருள்மணிமாலையின் மங்களநாதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஈகுவார்பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். முதலாவதாக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இயற்றிய பிறையணியும் பெருமான், ஆதித்தாளம் ஹம்சத்வனி ராகத்தில்.

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயண தீர்த்தரங்கம் இயற்றிய நாராயணாய நமோ கண்டச்சாப்பு தாளம் மத்தியம வராளி ராகத்தில்

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயேத்வம் எனும் முத்துசுவாமி தீக்ஷதரின் கிருதி கேட்கலாம். ஆதி தாளத்தில் தரங்கணி ராகத்தில்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் குமரகுருபர அருணகிரிநாதரின் திருப்புகழ் மிஸ்ர சாப்பு தாளம் த்விஜாவந்தி தாளம் மிஸ்ர சாப்பு ராகத்தில்.

நேரம் 5:31. மங்களநாதம் நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை. ஈகுவார் பாளையம் வி. கணபதி அவர்கள் தவில். இனி தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ குருவாயு பிரசா சுப்பிரபாதம்.